ஜம் ஜம் தீமி தாஸ் தக்கடுத்தலாம் குத்தக்கத்திருக்கட்டும் தாஸ் தக்கடுத்தலாம் குத்தக்கத்திருக்கட்டும்.